0: ரயில்வே கேட் சொல்ற குரு. சிஷ்யா சாந்தி சாந்தி. வடவாடலனும் திவாலாமும் இக்கடா லக்கா பங்காரல்லா அதுக்கு போயாமுரா மை டியர்.
1: கரெக்ட்.